தடுட்டுடு டுடுட்டுண்டன துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர.